வஸ்திரத்து பாட்டன் ஏ ஜான கர்மம் சப் போக்கட்டு நிச்சோ கர்மம் கௌனானுக்கு நேச்சோ தியாவ சத்குரு வாட்டு நப்பவ தோடி கப்ப.